போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து

கேட்டதும் தொடர்வதும் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள். கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் தர்மம் தலைகாக்கும். தொடரும் பாடலின் படம் திருடாதே.

0: எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி குழுவினருடன் பாடும் இந்த பாடலின் படம் பாமா விஜயம்.
1: செலவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

பையமும் வந்திடும் ஒன்றிடும் வாய் மலர் மலர்ந்து விட்டால் பானமும் பையமும் வந்திடும் ஒன்றிடும் வாய் மலர் மலர்ந்து விட்டால் கானமும் கவிதையும் கலைகளும் பொங்கிடும் கண்மலர்

தனலட்சுமி. அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, மகிழ்ச்சியை தருபவள் தனலட்சுமி. அயற்சியை களைபவள் ஜெயலட்சுமி, வளர்ச்சியை அருள்

தேனிசையாக இதுவரை கே வீரமணி, வீரமணி ராஜு, பி சுசீலா, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், மகாநதி சோபனா, ஹெலன் சத்யா, எஸ் எம் யூசுப், மல்லாடி சகோதரர்கள் எல் ஆர் ஈஸ்வரி, கோவை சவுந்தரராஜன் ஆகியோர் பாடிய பாடல்களை கேட்டு ரசித்தோம்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். இந்த நிகழ்ச்சி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸிலும் ஒலிக்கும். தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: அப்துல் ஃபதாஹ் அல் சிசி இண்டோனேஷியாயாஹ் ராஷ்ட்ரபதி பிரப்ரவோ சுபியாந்தோ ஈரான் தேசஸ்ய ராஷ்ட்ரபதி மசூத் பெஜேகிஷ்கியன் இத்யசௌ அபுதாபி கிரவுன் பிரின்ஸ் ஷேக் காலித் பின் முஹம்மத் பின் ஜாயத் அல் நஹ்யான் இத்யசௌ அத இத்தியோபியாயாஹ் பிரதானமந்திரி அபி அஹமத் அலி இத்தேதம் சமேத்ய வைஷ்விக நேதாரஹ் சம்மேலனே பாகம் பஜிஷ்யந்தி. பிரிக்ஸ் ஷிகர் சம்மேலனம் ஆலக்ஷ்ய தில்லி யாத்தாயாத் ஆரக்ஷி பலேன சன்சூசிதம் யத் அத்ய மத்யாஹ்னே த்விவாதனதஹ் சார்த அஷ்டவாதன பர்யந்தம் பிரமுக மார்கேஷு யாத்தாயாதே பரிவர்த்தனம் நியந்த்ரிதா ச வ்யவஸ்திதா ப்ரபவேத். ஆரக்ஷி பலானுசாரேண ஆபத்காலிகாஹ ஆவஷ்யகாஷ்ச சேவாஹ ப்ராதம்யம் பஜேரன். சமமேவ தில்லி மெட்ரோ யான் விபாகேனாபி ஆவஷ்யகாஹ சூச்சனாஹ ப்ரசாரிதாஹ. அந்தே ச க்ரீடா வார்த்தாசு மஹிலா க்ரிக்கெட் ஏஷியா சஷக் ஸ்பர்தாயாஹ உபாந்த்ய சக்ரே கதராத்ரோ பாரத பாங்களாதேஷம் தலயோஹ மத்யே சமாயோஜித்வே த்வந்த்வே பாரதேன பாங்களாதேஷ தலம் சத்வாரிஞ்சத் தாவனாங்கைஹ பராபூய ஏஷியா சஷக் ஸ்பர்தாயாஹ நிர்ணாயகே சக்ரே ஸ்தானம் சம்ப்ராப்தம். துபை நகரே அந்தாராஷ்ட்ரிய க்ரிக்கெட் பிராங்கணே சமாயோஜிதே ஏதஸ்மின் த்வந்த்வே பாரதேன பிரதமம் தண்டேன க்ரீடயதா ஸ்பர்தா விஜிதா இதி வார்த்தாஹ.
1: ஆகாஷவாணி நேரம் 7 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: ஒன்று 1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, மைத்ரி மகிழா மண்டலி உறுப்பினர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இரண்டாம் பகுதி, நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். எஸ் கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈசமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை, சுவாதி ஸ்ரீகிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம் இளைஞர் இசை, அக்ஷரா அசோக் அவர்களின் வயலின் இசை, தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: திரை இசை பாடல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆட்சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: समाचार सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நூறு புள்ளி ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திற்காக அனிருத் பாடியுள்ள பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். நேரம் 8:47. திரைகானத்தில் அடுத்த பாடல் இதயம் முரளி திரைப்படத்திற்காக மனோஜ்னா பாடியுள்ள பாடல்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: திரைக்கானத்தில் ஒலிக்கும் அடுத்த பாடல் பராசக்தி திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டன் தீ பாடியுள்ள பாடல்.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: திரைக்கானத்தில் நிறைவாக கென் கருணாஸ் பாடியுள்ள பாடல் யூத் திரைப்படத்திற்காக.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். முதலில் மறுகேலரா, ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் இப்போது 9:23:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி கீரவாணி ராகத்தில் உன்னை நம்பினேன் ஐயா முத்துத்தாண்டவர் பாடல் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில்

நேயர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 இசை மலரில் எஸ் கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி. பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: by 40 runs in Dubai. And that is the end of this World News Bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 10:30.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை FM கோல்டு 100.1.

இனிய பாடல்களுடன் இணையும் நேரம். நூறு புள்ளி ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கும் சுகமான ராகங்கள். மே மாதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள். மனோ ஜானகி குரல்களில் ஒலிக்க இருக்கும் பாடலின் திரைப்படம் நாட்டாமை. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:44:35.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் கருத்தமா திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: ஆகாஷவாணி நேரம் 11:10:25. ஒன்று மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். ஜில்லனு ஒரு காதல் திரைப்படத்திற்காக சீர்காழி சிவ சிதம்பரம் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

அருந்ததிய பார்த்தாச்சு. பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் எட்டு

0: ஆகாஷவாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிகாட்ட வருகிறது குறளமுதம்.
2: ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார்.
3: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய 3 குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952, அதிகாரம் குடிமை.
2: ஒழுக்கமும் வாய்மையும் நாணும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார்.
3: நல்ல குடியில் பிறந்தவர்கள் எப்போதும் ஒழுக்கம் வாய்மை நாணம் ஆகிய 3 குணங்களிலிருந்தும் தவறி நடக்க மாட்டார்கள். குறள் எண் 952, அதிகாரம் குடிமை.
0: வாழ்வின் நெறிகாட்டியது குறளமுதம்.

91.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், எஸ் கீர்த்தனா அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை சுவாதி ஸ்ரீகிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், இளைஞர் இசை அக்ஷரா அசோக் அவர்களின் வயலின் இசை, தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபயர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

காலத்தை வென்ற நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் ஒலிக்க இருப்பது திரைகானம். படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திற்காக ஒலிக்க இருப்பது பி. சுஷீலாவின் குரல்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 1:30. தொடர்ந்து பஜரேரே மானச முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கல்யாணி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்காலத்தின் நிறைவாக ஒழிக்கிறது இளமை ஊஞ்சலாடுகிறது படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் 5 மணி. அரங்கிசை நிகழ்ச்சியில் சுவாதி ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். முதலில் மேரு சமான என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மாயா மாளவ கவுளை, ஆதி தாளம்.

அடுத்து சந்தான கோபாலகிருஷ்ணம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி கமாஸ்ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசையில் சுவாதி ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக பங்காரு காமாட்சி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி இயற்றிய கிருதி, வராலி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசையில் இதுவரை சுவாதி ஸ்ரீ கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர். சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், இளைஞர் இசை அக்ஷரா அசோக் அவர்களின் வயலின் இசை, தொடர்ந்து ஸ்ரீஜா நடராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 7:45 திரைப்பட பாடல்கள், 7:50 செய்தி கதம்பம், 8:10 11:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபயர்ஸ், 10:10 விஸ்வதர்பான், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகாணம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். அதிகாலை 4:10 பொங்கு மங்கலம், அல்லூர் ஏ கே ராகவணி அவர்களின் நாகஸ்வர இசை, கெலமங்கலம் கே சி சந்திரசேகர் அவர்கள் தவில். 9:00 அரங்கிசையில் சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின் திருசூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பான், 11:30 மல்லை பூதண்டா, 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை பேருரையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வைபவம், நிகழ்த்தியுள்ளவர் சேத்தினிபுரம் வி பாஸ்கரன் அவர்கள். 3:00 கன்னட நிகழ்ச்சி, மாலை 5:00 அரங்கிசையில் ஆர் ஷமா சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஷி அவர்கள் வயலின், பி சாய் சங்கர் அவர்கள் மிருதங்கம். 8:10 மாறியது உள்ளம் நாடகம், எழுதியவர் ரவீந்திரன் அவர்கள், நடிப்பு டி கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி, ஆர் ஸ்ரீலேகா, எஸ் ஜெயகீதா, கே கண்ணன், சி ஆனந்த் ஆகியோர், அமைப்பு ஜே ஜெயா. 9:30 நேஷனல் கல்ச்சுரல் மேகசின், 10:10 விஸ்வதர்பன், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

ஸ்ரீ குருபியோ நமஹா. ஐ எம் அக்ஷரா அசோக். டுடே ஐ எம் கோயிங் டு பிளே வாதாபி கணபதம் ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம். கம்போசர் ஸ்ரீ முத்துஸ்வாமி தீக்ஷிதர்.

நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. என் பெயர் ஸ்ரீஜா நடராஜன். முதல் பாடல் திருஞான சம்பந்தரின் தேவாரம். பூவார் மலர் கொண்டு, பண் தக்கேசி, ராகம் காம்போஜி, தாளம் ஆதி.

0: இடம்பெற்றது இளைய பாரதம்.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
2: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
2: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
2: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
0: திரையிசையில் இனி கேட்கலாம் ஆசைப்பட பாடல். உன்னிகிருஷ்ணன்.

0: திரையிசை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி கதம்பம்.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் திண்டுக்கல்லில் நடைபெற்ற பத்திரிகையாளர்களுக்கான அறிமுக பயிற்சி நிகழ்ச்சியில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி பங்கேற்று பேசிய உரை, வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வினாடி வினா போட்டி குறித்து திருவள்ளூர் மாவட்ட மைபாரத் அமைப்பின் அதிகாரி திரு ஆதித்ய சந்திரம் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பத்திரிகையாளர்களுக்கான அறிமுக பயிற்சி நிகழ்ச்சி திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றினார் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி. அவர் பேசுகையில்,
2: மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி, சட்டத்திட்டங்கள் நம்ம வந்து கொண்டு வரோம், திட்டங்கள் கொண்டு வரோம், திட்டங்கள் எவ்வளவு வந்து கிளாரிட்டி இருக்கணும், கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நமக்கே புரியலன்னா இப்படி மற்ற மக்களுக்கு இப்படி போய் சேரும். சோ நமக்கு ஒரு புரிதல் வேணும், நமக்கு அந்த ஒரு செய்தியை பத்தி புரிதல் இருந்தால்தான் நம்ம இன்னொருத்தர் பேச முடியும். நீங்க அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த பேச வராங்கன்னா அந்த விஷயம் வந்து எனக்கு தளபாடமா தெரியணும், அப்பதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்ப நமக்கு புரியணும். புரியலன்னா யாரு ஒரு ஸ்கீமை பத்தி என்ன சொல்றாங்களோ அவங்கள்ட்ட வந்து

0: டீட்டெயிலாக விளக்கம் கேட்கணும். நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் சம்பந்தமாக நீங்க வந்து கேட்கணும்னா டீட்டெயிலாக அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். நீங்க அடுத்து நீங்க ஒரு செய்தியை கொண்டு எழுத போறீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம இன்வெர்டட் பிரமிட்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வசதியா இருக்கும். முக்கியமா மூன்று சவால்கள் என்ன அப்படின்னா போலி செய்திகள். உண்மையான செய்தி வந்து நத்திய வேகத்துல போவோம், ஆனா போலி செய்திகள் வந்து பிளைட் வேகத்துல உண்மையிலேயே நடந்தது மாதிரி உங்களுக்கு வந்து செய்தியை கொடுக்க முடியும். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு புதுசா, ஒரு முழுநீள படமே ஏஐல பண்ணி வந்துடுது. காலம் மாறிக்கிட்டே இருக்கும், நம்ம மாற்றுறதுக்கு நம்ம சரி பண்ணிக்கணும். அப்ப ஒரு டெக்னாலஜி வந்துச்சுன்னா அந்த டெக்னாலஜிக்கு நம்ம எப்படி உட்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால். இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னா இந்த செயற்கை நுண்ணறிவை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கறதான் உங்களை முடிவு பண்ணும். உண்மை செய்தியையும் போலி செய்தியையும் கண்டுபிடிக்கக்கூடிய அடுத்த சவால் அப்படியே இருக்கும். எங்கேயோ இருக்கிற வழியில வந்திருக்கும், ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி வந்திருக்கும், லேட்டஸ்டா இப்ப வந்த மாதிரி ஆடியோ வரும் வீடியோ வரும் எல்லாம் வரும். எங்கே ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கும், அந்த தவறு இப்ப ஒரு பக்கத்துல இருந்த மாதிரி வீடியோ போட முடியும். இது உண்மையிலேயே அந்த நிகழ்வு நடந்ததா இல்லையா அப்படிங்கறத பார்த்து நீங்க வந்து அந்த செய்தியை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சவாலெல்லாம் தாண்டி நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்க இன்னைக்கு லேட்டஸ்டா எல்லா இடத்துலயும் பேசக்கூடிய ஒரு விஷயம். திறமை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இளைய சமுதாயம் ஏதாவது ஒரு திறமையை வளர்த்துக்கணும். அப்ப இந்த வைரலிங் எஃபெக்ட் எப்படி நடக்குது, கண்டென்ட் டிசக்கிங், பட் இந்த கண்டென்ட் டிசக்கிங் நீங்க எப்படி கொடுக்குறீங்க, எந்த ரூபத்துல கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு உங்களுடைய டேலண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். சோ ஸ்கில் இஸ் எ கேபிட்டல், திறமை வளர்க்கணும். அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு புதுமையான ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இன்னைக்கு மார்க்கெட்ல நிக்க முடியும். இளைய சமுதாயம் அது யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கணும். படிப்பதற்கு வயசே கிடையாது, ஒரு மனிதர் வந்து சாகர வரை படிக்கணும். புதுசா ஒரு விஷயம் வருது அப்படின்னா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்க ஞாபக மருந்து வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல நீங்க புதுமையை தெரிஞ்சுக்கிறாங்க புதுமையை படிக்காம இருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் வருதுன்னு அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. அப்ப ஒரு மனிதன் அவன் மரணிக்க வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், மரணிக்க வரைக்கும் அவன் ஒரு ஸ்டூடெண்ட். அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக தினமும் ஒரு விஷயத்த புது விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டே வரோம். அப்ப நம்மளும் த்ரூ அவுட் மாணவராகவே இருக்கணும். நம்ம என்னைக்கு தேவையில்லை ஸ்டாப் ஆயிரும் வளர்ச்சி. சோ தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து உங்களுடைய திறமையை வளர்த்துக்கங்க. அப்ப இந்த ஃபீல்டுல எந்த ஒரு சவால் இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும். நல்ல புரிஞ்சு செய்தியை கொடுங்க. அதே மாதிரி கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இந்த வளர்ச்சி செய்திகளை மத்திய அரசு செய்தியா இருந்தாலும் சரி, மாநில அரசு செய்தியா இருந்தாலும் சரி, சட்டத்திட்டங்கள் எதுவா இருந்தாலும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பங்காற்றுங்கள். உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். போட்டி உலகம், இந்த உலகத்தில் நம்ம தனித்துவமா இருந்தோம்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்.
1: மை பாரத் அமைப்பின் சார்பில் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் என்ற தலைப்பிலான வினாடி வினா மற்றும் போட்டி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார் திருவள்ளூர் மாவட்ட மை பாரத் அமைப்பின் அதிகாரி திரு ஆதித்ய சந்திரம். அவர் பேசுகையில்
2: ஜனவரி மாதம் எல்லா வருஷமே நம்ம விவேகானந்தரோட ஒரு பிறந்த நாள் வந்து நம்ம எல்லா மக்களுமே கொண்டாடுவோம். இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விக்சித் பாரத் யங் லீடர் டைலாக் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து நம்ம ஒரு 50 லட்சத்துக்கு மேற்பட்ட யூத் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கல்ச்சுரல்ஸில் சிலம்பம், நம்மளோட தமிழ்நாட்டுக்கான ஒரு டான்ஸ், அதெல்லாம் கல்ச்சுரலான அந்த டான்ஸ் நடத்துவோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் லெவலில் வந்து பிளாக் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரைட் நவு வந்து இப்போ குவிஸ் காம்படிஷன் செப்டம்பர் 30 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த விபிஒஎல்டிக்கான குவிஸ் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிட்டு வின் பண்ணுறவங்க ஆன்லைன்லேயே தான், எல்லாமே மொபைல் டிஜிட்டல் உலகத்தில் வரப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறப்போ நம்ம ஆன்லைன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுலேருந்து எஸ்ஏ காம்படிஷன் எஸ்ஏலையும் நல்லா பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பிபிடி ப்ரெசன்டேஷன் லைக் நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணி அதில் ஐடியாஸ் நல்லா கேதர் பண்ணிவிட்டு நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் முன்னாடி அது காமிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்கிது. ஸோ எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் மற்ற கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்காக கிடைக்காது. ஒரு ப்ரெசிடென்ட்கிட்டயோ பிரைம் மினிஸ்டர்கிட்டயோ பேசுறதுக்கு நமக்கு இந்தியாவில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் கரெக்டாக யூஸ். குவிஸ் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து டாப் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள நெக்ஸ்ட் லெவல் எஸ்ஏ காம்படிஷன் வைப்போம். ஸோ எஸ்ஏல வந்து இதுலேருந்து அதில் யார் பெட்டராக பண்ணுறாங்களோ அவங்கள எடுத்துட்டு அப்புறம் அவங்கள மறுபடியும் வந்து பிபிடி ப்ரெசன்டேஷன் பண்ண வச்சு அதில் ஒரு ஃபைனல் லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் யாரோட ஐடியாஸ் எல்லாம் பெட்டராக இருக்குது, எதெல்லாம் நம்மளோட இந்தியாவுக்கான க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த ஐடியாஸ் எல்லாம் நம்ம இது பண்ணி அதுலேயே கொஞ்சம் பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்கள வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ணி நம்மளுக்கு அவங்க ஐடியாஸ் கொடுத்து அவங்கள பண்ண வச்சு அதில் யார் பெட்டராக இருக்காங்களோ அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த ஜனவரி மாதம் நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் முன்னாடி நம்ம கொண்டு போய்

0: இதை பண்ண வைக்கலாம். இப்போ எல்லாமே ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. இப்போ ரைட் நோ வந்து நாங்கள் காலேஜ் காலேஜாக விசிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்ரி காலேஜஸில் போயிட்டு லைக் ஒரு நாளைக்கு ரெண்டு காலேஜ், இன்றைக்கும் நான் ரெண்டு காலேஜ் போயிட்டு பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோடய டீமும் லைக் டெய்லியும் ரெண்டு காலேஜ் போயிட்டுருக்காங்க. நாளைக்கும் எனக்கு இப்போ நான் ரெண்டு காலேஜ் போவேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அவேர்னஸ் வருது. ஸோ அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எதுவும் எசிசேட் பண்ணாமல் டீச்சர்ஸ் காலேஜில் எனக்கு கிளாஸ் இருக்கிற டைம் போகுதுன்ற அந்த ஒரு மனப்பான்மை இல்லாமல் ஓகே நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பெரிய லெவலுக்கு போகிறான்ற அந்த ஒரு திங்கிங்கில் அவங்கள பர்மிட் பண்ணணும். ஸோ அவங்க பர்மிட் பண்ணால் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ லைக் ஒன் லைனர்னு சொல்லணும்னா விக்சித் பாரத்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விக்சித் பாரத் அப்படின்றது பாரதம்ன்றது நம்மளோட இந்தியாவை குறிக்குது. விக்சிட்ன்றது நம்ம டெவலப்டு குறிக்குது. ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம டெவலப்டு நேஷன் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய டூலாக இருக்கும். ஸோ நம்ம இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த டெவலப்டு இந்தியாவை அச்சீவ் பண்ணுறது தான் நம்மளோட டியூட்டி. ஸோ இந்த டியூட்டியை நம்ம வந்து லைக் ஏதோ தாம இல்லாமல் நம்ம ஒரு பொறுப்பாக இதை எடுத்து பண்ணணும். லைக் நம்மளோட நாட்டுக்காக நம்ம பண்ணுறதா நினச்சி பண்ணணும்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் சிக்கிம் மாநிலம் மங்கான் பகுதியிலிருந்து வந்திருந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினர். தீவிரவாதம் உலகம் முழுவதும் எண்ணற்ற உயிர்களை பறித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர்களை நாளைய உலகத் தலைவர்களாக உருவாக்கும் வகையில் இந்தியா இளைஞர்களுக்கான சிறப்பு ஊக்குவிப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். உருகுவேயின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மரியோ லுபெட்கின் உடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வர்த்தகம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்திருந்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்தடைந்த ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டரஸை மத்திய இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் விமான நிலையத்தில் வரவேற்றார். அவரது பயணம் அமைதி, வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்த பிரிக்ஸ் அமைப்பின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தியாகி இம்மானுவேல் சேகரனாரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேச விடுதலை, சமூக நீதி மற்றும் சமூக ஒற்றுமைக்காக தமது வாழ்வை அர்ப்பணித்த அவரது தியாகத்தையும் தொண்டையும் இந்நாளில் போற்றி வணங்குவோம் என்று கூறியுள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள். சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி ஆங்கில செய்தி தொகுப்புகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி से समाचार संध्या के साथ मैं प्रियंका अरोड़ा। मुख्य समाचार। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने नई दिल्ली में 18वें ब्रिक्स शिखर सम्मेलन से पहले रूस के राष्ट्रपति व्लादिमीर पुतिन के साथ द्विपक्षीय वार्ता की। राजनीतिक, आर्थिक, रक्षा, ऊर्जा के साथ क्षेत्रीय और वैश्विक मुद्दों की प्रगति पर चर्चा हुई। श्री मोदी ने फिर कहा, संघर्षों के समाधान के लिए संवाद और कूटनीति ही एकमात्र रास्ता। प्रधानमंत्री ने ईरान के राष्ट्रपति और संयुक्त राष्ट्र महासचिव के साथ भी द्विपक्षीय बैठकें की। ब्रिक्स सदस्य देशों के राष्ट्राध्यक्ष ब्रिक्स व्यापार मंच के नेताओं के सत्र में शामिल हुए। प्रधानमंत्री ने कहा, ब्रिक्स की आर्थिक शक्ति बाकी दुनिया की तुलना में लगभग 2 गुनी गति से बढ़ी है। ईरान समर्थित हाउसी विद्रोहियों ने लाल सागर के निकट बाब अल मंदेब जलडमरू मध्य में स्थित यमन के महत्वपूर्ण मयून द्वीप पर कब्जा किया। और चीन में भारतीय जूनियर पुरुष टीम ने मलेशिया को हराकर एशिया कप हॉकी के फाइनल में प्रवेश किया।

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தொடர்வது திரைகானம். முதலில் வாணிராணி படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்
2: பார்த்துப்போ.

0: and Crown Prince of Abu Dhabi, Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan. The Crown Prince of Abu Dhabi, Sheikh Khalid bin Mohammed bin Zayed Al Nahyan, and Malaysian Prime Minister Anwar Ibrahim arrived in New Delhi to attend the BRICS summit. Deputy Prime Minister of Russia, Alexei Ovashuk, President of Egypt, Abdel Fattah al-Sisi, Prime Minister of Ethiopia, Abiy Ahmed Ali, President of and Vice President of Nigeria, Qasim Shettima, have also arrived for the summit. In the Junior Asia Cup Hockey, Indian Junior Men's Team defeated Malaysia 3-1 in the first semi-final yesterday to book a place in the final at Mochi in China. India will face South Africa in the final on Sunday. South Korea defeated Pakistan yesterday to reach the final. And that is the end of this news bulletin.
1: நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10 ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்ட். ஒலிக்கவிருப்பது இரவின் படியில். இந்த நிகழ்ச்சியில் சின்ன தம்பி, சுந்தரகாண்டம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறுகின்றன. முதலில் நாம் கேட்கவிருப்பது சின்ன தம்பி படத்திலிருந்து 2 பாடல்கள்.

0: சாந்தா
1: உற்றார், ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
2: இதேதான் இதேதான் தெய்வான நானும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு பிரமாதமா பாடுற, ஆனா முந்தா நேற்று ராத்திரி பாட தெரியுமா நான் கேட்டதுக்கு தேவனே தேவனேன்னு ஏதோ ஒரு பக்தி பாட்டு சொல்லி என்ன தூங்க வச்சுட்டே, இது நியாயமா? பாடு தெய்வானே பாடு.
3: இங்க வேணாம், மொட்டை மாடிக்கு போலாம்.
2: ஏன் இங்க என்ன?
3: இல்ல இங்க என்ன, வெறும் பாட்டு மட்டும்தான் இருக்கும், மொட்டை மாடினா ஆட்டமும் சேர்ந்து இருக்கும்.
2: ஐயோ ஐயோ, ஓகே ஓகே, கமான் கமான் கமான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இப்போது இடம்பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் காவல்காரன், ஊட்டி வரை உறவு, விவசாயி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் கேட்போம். முதலில் ஒலிப்பது காவல்காரன் படப்பாடல்கள்.

காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, கடமையிலே காதல் நெஞ்சை கட்டி போட்டு வைப்பாளோ, இருவருக்கும் இடையினி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேயர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 4:11 AM. நேயர்கள், இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் கவிக்குயில், மீனவ நண்பன், 16 வயது நிலை ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவிழா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் கவிக்குயில் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் எஸ் ஜானகி குரலில்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:13:15. நூறு புள்ளி ஒன்று எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து மீனவ நண்பன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதலில் டி எம் சௌந்தரராஜன், வாணிஜெயரம் பாடியுள்ள பாடல்.

0: அடுத்து டி எம் சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல்.
1: நேருக்கு நேராய் வரட்டும்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:43:40. தொடர்ந்து எஸ் டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள அடுத்த பாடலை கேட்கலாம்.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒலிக்கிறது. 16 வயது நிலை திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பி. சுசிலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை கவிக்குயில் மீனவ நண்பன் 16 வயதினிலே ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களே, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நிரம்பப்பொழுது 3:11. நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம் என்ற நிகழ்ச்சியில் பண்டிட் மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை மல்லிகார்ஜுன் மன்சூர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் அல்லூர் ஏ கே ராகவன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கேலமங்கலம் கே சி சந்திரசேகர் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பரிதானம் இச்சிதே, பட்டம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது, பிலஹரி ராகம் கண்டச்சாபு தாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேரில் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் விழிக்கிறது திருமலை தென்குமரி திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

அடுத்து வடை மாலை படத்திற்காக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், விஜயராமணி மற்றும் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

அளந்திருக்கும் மேனியே போற்றி, ஐம்புலனை அடக்கி வைத்த ஞானியே போற்றி.

அடுத்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, மாஸ்டர் மகாராஜன் பாடியுள்ள திருமால் பெருமை திரைப்பட பாடல்.

நேரம் 5:32 10:00 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிகழ்ச்சியை.